0: ஜடுடு உந்து மாறாபுணு ஜுருகதாபுவாங்காரியான் நிண்டு நிண்டு உண்ட உணழி புஞ்சுள் மாறநகி ஜடுடு உந்து மாறாபுணு ஜுருகதாபுவாங்காரியான் நிண்டு நிண்டு உண்ட உணழி புஞ்சுள் மாறன்
1: யோ ரயாக்கோ ஸ்டீவன் யூ லிஸ்னிங் டு 88.9 இல் ரேடியோ நலன் பாய்.

ஜோ இனிமேல் கேட்கும் லெட் டு கியூத் பை டேபி கிப்சன் கலிஃபேசன் மாக்கோல் சரண்ட மீன் கட்டின டேனா கம்மிங் அப் நெக்ஸ்ட் இருபத்தொன்னு மணி கேட்கும் கதையும் பேர் கிங்ஸ்டன் டவுன் பை இப்போ ஃபோரி ரேடியோ 98.9.